0: ஈஸ்வரமாரே, 50 வருஷத்தை காத்திருப்பு, ஈ பிரதீட்ச, அது தகர்ந்தது காண எனிக்கு வையா. குறை கள்ளங்கள் பறையுள்ள சக்தி எனிக்கு தரணே.
1: സംവിധായകന്റെ മികവിന്റെ പ്രതിഫലങ്ങൾ.
2: കണ്ടോ മോനെ?

துண்டு இந்த மாமே மயக்கம் விடுங்க திருவரைக்கும் மனசு தாலி கொதிக்கும் உடம்பு தீயா கொதிக்கும் உடம்பு தீயா கொதிக்கும் நேத்து பூத்தாலே ரோஜா முத்து பறிக்க கூடாது.

நடக்கும் மலையாளி பெண்ணானு நீ, ஒரு மலையாளி பெண்ணானு நீ. சத்யன் சாரும் சரோஜாதேவியும் கூட ஆ வள்ளத்தில் மனோகரமாக பாடிக்கொண்டு போனதான.

ஒன்னும் ஒன்னும் ரெண்டு ரெண்டு பேரும் ஒன்னு ஒன்னு சிரிச்சே ஆ ஒன்னு கூடி ரெண்டு பேரும் ஒன்னு சிரிக்க ஸ்மைல் ஸ்மைல் ப்ளீஸ்.

உடல் வரும் இந்த காதல் கணக்கு நமக்கு கண்ணில் இருக்கு இருக்கு காலம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நேத்து புத்தாளே.

தளர்குமேரோ மாஞ்சம் குடமுள்ள பூவினும் மலையாளி பெண்ணினும் உடுக்கான் வெல்ல புடவா குளிக்கான்.